புன் விடுவங்கோபடு சோரமெல்ல நதியின் மீறலாசில் சின்ன நடுகங்கா காதனி சின்ன புச்சகலனையா நிம்மூ நிசார புங்கடுவலு ரோஜரி கம்பு சௌக்கியமுல் மீகுள் மீகுள்

நாதஸ்வரம், வீணாஸ்வனம், முரளீரவம் கலகரிசின கம்மணி வாஜ்ய சம்மேளனம் ஆகளம். எலகோயில கலகூஜிதல்ல எகசிபடியே ஜலபாதம்ல நீலி மேகாலலோ காலி கெரட்டாலலோ ஏவேளனைனா வினிப்பிஞ்சே ஆமி பாட வெள்ளெல்லோ கோதாரி அந்தம், வேசட்டலோ சீதல விஸ்ராந்தி மந்திரம்.